பூர்வீன பாரு பாவே தானிதா தரேருதா பூர்வீன பாரு பாவே ஹிங்லா ஹிமாலிதா குரு கருதே ஜி குணு காவே தேரோ நாம ஹே ஜோகி ஜோக சாதே பவுன் சாதனா கிட்டே பாத் அரப் கே ஆர்பி அராதே தேரோ நாம ஃபார்சி ஃபரங்கி மான கல்தாரி கூரா சிடானே பச்சமக்கு பச்சமீ பச்சான நிஜ காம மரத்தா மங்கில் தேரி மனசு தபஸ்யா கர மரத்தா மங்கில் தேரி மனசு தபஸ்யா கர.